கொன்ன கொன்ன மாரியாக்கா, கொழக்காட்டு மாரியாக்கா. என்ன சொன்ன என்ன சொன்ன எழுத்து பேசுவாரிகளா?

ஆளகாட்டு விஷ்ணுகுட்டி சாஸ்திர பந்தீவே டோணிவரே டோணிவரே பாஷா நிருபா மணிக்குட்டி சாஸ்திரப்பா குஞ்சலூர் படிஞ்சாற்றில் வச்சு ஞான் விழிக்கும் நேரம் மடியாத வசம் ஜெயே சுவாம் நிர்மிச்ச காலகாடு காட்டுமாடும் காம்பர பிரவேசம் கண்டமங்கலம் புத்திலும் பூந்தோட்டம் நடந்தும் மேப்பாடு இப்பாடு ஆலம்பாடி பட்டேரி அறையில் பட்டேரி சிறுஸ்தலம் சாலி நல்லாம் தோட்டம் சிற்றிக்கும் வழிக்கூட்டும் மிச்சத்தும் கிருமாரத்தும் பத்துவட்டும் பதினெட்டு சம்பிரதாயத்திலும் சேஷி விட்டாரே போரே இக்காவிட்டும் மன்னஸ்தானத்தும் வச்ச விளக்கம் புஞ்சால் திங்கையற்றி கோலத்தை கண்டு குணதோஷத்தை உரியாடி பிரிஞ்சு கொள்வான் எழுந்தடி காலகாட்டு விஷ்ணு சாஸ்தப்பன்.